புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் மீரா என்ற படத்திற்காக MS சுப்புலட்சுமி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 6:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரமணி ராஜு பாடிய பாடல்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனிசை நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது சம்ஸ்கிருத செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா ரிச்சா ஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா, 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலரில் சித்தூர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் எஸ் சதீஷ் ஆகியோரின் தவில் பகுதி 2, இடம்பெறுவது ரூபகதாளம். 2:45 திரைகானம், 3:00 மதுரமதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, மாலை 5:00 அரங்கிசையில் எச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஷர்தா ரவிச்சந்திரன் அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம். கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா. செவ்வாழை கூறும் சமத்துவம் எஸ் கீர்த்தனா வழங்கும் உரை. முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கே விஷயை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஏழாம் அறிவு படத்திற்காக பல்ராம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
2: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: திரையிசையில் அடுத்து கேட்கலாம் அச்சம் என்பது மடமையடா படத்திற்காக சத்யபிரகாஷ் சாஷி திரிபாதி பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: சேனா.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைகாணத்தில் இனி கேட்கலாம் பட்டாசு படத்திற்காக விஜய் யேசுதாஸ் நிரஞ்சனா ரமணன் பாடிய பாடல்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: திரைகானத்தில் எடுத்து கேட்கலாம் பொன்மகள் வந்தால் பட பாடல். ஒலிக்கும் குரல் பிருந்தா சிவகுமார்.

0: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
0: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதான பிளான் பண்ணிருக்க?
1: அடடி, அத நான் சுத்தமா மறந்துட்டேனே.
0: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
1: ஆமா பிரியா, கரெக்டா சொன்ன.
0: அதுக்குதான் மழைநீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
1: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
0: ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
1: மழைநீரை சேகரிப்போம்.
2: மீண்டும் திரைகாணம் 10:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக

நேரம் 9:25:48. ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வாயிலின் கே பி அனல்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து அக்ஷயலிங்க விபோ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சங்கராபரணம் மிஸ்ர சாப்புதாளம்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் டிக் டிக் டிக் டிக் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்பு

நிறைவாக ஒலிக்கிறது சலங்கை ஒலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: சுந்தரபாண்டியன் படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ், ஷேயா கோஷல் நிறைவாக ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12 மணி. குரல் அமுதம் ஒலிக்கும் நேரம் இது.

0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: களித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று.
0: குடித்திருப்பவனிடம் நல்லது சொல்லி திருத்த முனைவது என்பது ஆழமான தண்ணீருக்குள் மறைந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. குறள் எண் 929 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். சித்தூர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லயவிநியாசம். திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் எஸ் சதீஷ் ஆகியோரின் தவில் இசை இடம்பெறும். பகுதி 2, இடம்பெறுவது ரூபகத்தாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இசமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் எச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டை கேட்கலாம். ஸ்ரத்தா ரவிச்சரன் அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விசிலேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதத்தில் கதைகள் நேரம். வழங்குபவர் ஏ அபர்ணா. செவ்வாழை கூறும் சமத்துவம் எஸ் கீர்த்தனா வழங்கும் உரை. முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி ஆகியவை இடம்பெறும். 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கே விஷயை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப

0: இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: திரைகாணத்தில் இனி கேட்கலாம் TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல், படம் பார்த்தால் பசி தீரும்.
4: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
5: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: மெல்லிசையில் அடுத்து கேட்கலாம் கே. பத்மநாபன் இசையில் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன் வரிகளில் டி.எல். மகாராஜன் பாடிய பாடல்.
1: கொடிகளை நாட்டுங்க.

ஓய்ந்து விட்ட பெண்ணினத்தின் கொடும் அடிமை நிலை தீர்வதற்கு முடிவெடுப்போ. குடிகெடுக்கும் குடிக்கு ஒரு அடி கொடுப்போ.

நட்ட நடுத்தெருவில் ஒரு நாடில் உயிர் விடுவான், உயிர் விடுவான். அடுத்தடுத்தே இவன் கதையை தொடர்ந்திடுவார். நாளும் மணி அணியாய் பெருகுவதை தடுத்திடுவோம். அடுத்தடுத்தே இவன் கதையை தொடர்ந்திடுவார். நாளும் மணி அணியாய் பெருகுவதை

0: Kapila and Tanisha Cross, though, have advanced to the pre-quarterfinals of the mixed doubles event at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 1:10. இசை மலர் நிகழ்ச்சியில் சித்தூர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வட்ட விட்டபி சமீபே என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து தட்சிணாமூர்த்தே பத்ராஜல ராமதாசர் இயற்றியது.

இசை மலரில் சித்தூரிய சுப்பிரமணியன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கொய்மலரின் மேனியனாய் விருத்தம். தொடர்ந்து தொட்டு தொட்டு பேசவரான், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றியது.

அடுத்து ஆனையுகரதரே உகாபோக, தொடர்ந்து கோவிந்தா நின்ன நாமவே சந்தா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா.

இசைமலரின் நிறைவாக ஸ்ரீ சேஷ சைல ஸ்லோகம், தொடர்ந்து ஸ்ரீமன் நாராயணா அன்னமாச்சாரியார் கிருதி.

0: இசைமலரில் இதுவரை சித்தூரிய சுப்பிரமணியன் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி ஆங்கில செய்தி தொகுப்புகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Union Minister Ashwini Vaishnaw says government investing around $130 billion in public investment every year, resulting in sustained economic growth. Supreme Court seeks center's response for implementing Radhakrishnan committee's recommendations on exam reforms after NEET UG paper leak. Weather department forecasts very heavy rainfall over parts of Chhattisgarh, Madhya Pradesh, Uttar Pradesh and Uttarakhand today. India defeats Sri Lanka in first test by 165 runs. Manav Suthar takes

இதுவரை லய விநியாசம் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை எஸ் வேதியப்பன், ரத்னகிரி ஆர் எஸ் சதீஷ் ஆகியோரின் தவிலிசை கேட்டீர்கள். இடம்பெற்றது ரூபகத்தாளம். நேரம் 2:44. ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் அமராவதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்
2: புத்தம்.

உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில்

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிறைவாக புதிய முகம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அனுபமா பாடியிருக்கும் பாடல்

0: அப்பாபடி போயா முரா பிரதர்.
1: ஹா, என்ன கஷ்டாலுரா நா தம்பி.
0: பயப்படக்குரா புத்தா, கஷ்ட

0: சுயம் கட்டுப்படை பாரதிய சேனா.
1: தூரல் நின்னு போச்சு இந்த படத்திற்காக உமா ரமணன் கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

தேநீர் நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில். டெல்லி அஞ்சல்.

0: जी, नूरी फिल्म का ये गाना और जानिसार अख्तर का लिखा हुआ, और बता दें आपको कि इसे भी संगीतबद्ध किया था संगीतकार खय्याम ने। और अब समय हो रहा है, हमें यहीं लेनी होगी अनुमति, तो दीजिए इजाज़त विशाल शर्मा और सायरा मुस्तफा को कार्यक्रम परिक्रमा यहीं संपन्न करने की। नमस्कार।
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் எச் ரத்னப்பிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், ஆர்டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் அம்போருக என தொடங்கும் ஜிஎன் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இயற்றிய வர்ணம், ரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

தட்சிணாமூர்த்தே. ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பா தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

நேரம் 5:28. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் எச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தன்யு டெவ்வடு, ராகம் மலையமாருதம், ஆதி தாளம் மானாம்புச்சாவடி வெங்கட சுப்பையர் இயற்றியது.

நிறைவாக கோவிந்தா ஸ்ருத தர்மவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா சாகித்யம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எச் ரத்னப்பிரபா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விசிலேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், கதைகள் நேரம் வழங்குபவர் ஏ அபர்ணா, செவ்வாழை கூறும் சமத்துவம் எஸ் கீர்த்தனா வழங்கும் உரை, முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சர்ச்சாக்கா விஷாகாய் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன் டெல்லி அஞ்சல், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை கானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், சவிதா தேவி அவர்கள் வழங்கியுள்ள தும்ரி, பண்டிட் நீலாத்ரி சென் அவர்கள் சித்தாரிசை, ரஷிக்லால் அந்தாரியா அவர்கள் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், பேரிக்கை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசை, கே டி ராமன்ஜி அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆத் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, பார்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை, எஸ் கோமதி கங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பானகலா பாபு அவர்களின் உரை, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், தன்யா தினேஷ் அவர்களின் பாட்டு, வி பார்கவ விக்னேஷ் அவர்கள் வயலின், டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம், 2:30 சேர்த்து வைத்த செல்வம், திருவிக்கா நினைவுகள், பேனா அப்புசாமி அவர்களுடன் நேர்முகம், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குறித்து குத்தாலம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஸ்ரீராம் கண்ணன் அவர்களின் பாட்டு, அனுத்தம்மா முரளி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 6:10 விஸ்லேஷன், 7:10 பர்ட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், எ லைஃப் ஆஃப் சர்வீஸ் டாக்டர் சங்கர் தயார் சர்மா குறித்த உரை வழங்குபவர் எஸ் சுஷ்மிதா, மெமரபிள் ஸ்டோரிஸ் வழங்குபவர் எஸ் சாத்விக், மியூசிக்கல் டேலண்ட் வீணை இசை வழங்குபவர் டி ஸ்ரீனிவாசினி, இந்தியாஸ் ஜேர்னி பியாண்ட் த ஸ்கை தேசிய விண்வெளி நாள் குறித்த உரை வழங்குபவர் எஸ் புவன், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் செய்தி தொகுப்பு விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
4: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण. नमस्कार, आकाशवाणी समाचार

0: நாள் காலையில் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆலமரத்தடிக்கு போனாங்க. தாத்தா கேட்டாரு, அருண் இங்க என்ன தெரியுது? அருண் சொன்னான், நிறைய பறவைகள் இருக்கு, ஒரு பாட்டி நிழல்ல உட்கார்ந்துட்டுருக்காங்க, சில பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, விவசாயிங்க ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. தாத்தா சிரிச்சாரு, இந்த மரம் யார்கிட்டையாவது காசு வாங்குதா? இல்லை. யாராவது இதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் பாரு, எத்தனை பேருக்கு உதவி பண்ணுது. அருண் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு நிறைய பேர் வந்து இந்த மரத்தை வெட்டி கட்டிடம் கட்டலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் யாராலையும் அந்த விஷயத்தை தடுக்க முடியலை. கடைசியாக அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. காலமும் ஓடிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அருணும் அவனோட தாத்தாவும் அதே இடத்துக்கு இன்னொரு நாள் போனாங்க. ஆனால் அவங்க இந்த தடவை பார்த்த காட்சி ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த தடவை பறவைகள் இல்லை, நிழல் இல்லை, வெயில் மட்டும்தான் கொளுத்திட்டு இருந்தது. அப்போது தாத்தா அருணை பார்த்து கேட்டாங்க, இப்போ புரியுதா ஒரு மரத்தோட மதிப்பு? அருண் கண் கலங்கி சொன்னான், தாத்தா ஒரு மரம் வெறும் மரம் இல்லை, அது பல உயிர்களுக்கு வீடு, பல பேருக்கு நிழல், நமக்கு சுவாசிக்க காற்று, மழை வர ஒரு காரணம். அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அருண் ஒரு மரம் நட ஆரம்பித்தான். அவனோட நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமமே பசுமையாக மாற ஆரம்பிச்சது. இந்த கதை வெறும் கதை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு மெசேஜ். நாம் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வோம், என் வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ஒரு மரம் இருந்தால் போதும். ஆனால் இயற்கை அப்படி யோசிக்காது. ஒரு மரம் நடுறது நமக்காக மட்டும் இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்காக. அதனால தான் சொல்வாங்க, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் போதும், ஆனால் அதே மரத்தை வளர்க்க பல வருடங்கள் தேவைப்படுது. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரத்தையாவது நட்டு அதை பாதுகாப்போம். நாளைக்கு அது யாரோ ஒருத்தருக்கு நிழலாக இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு சுத்தமான காற்றாக இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு உயிராக இருக்கும். இந்த கதையோட கருத்து, நாம் இயற்கையை காப்பாற்றினா இயற்கை நம்மளை காப்பாற்றும். அதனால தான் ஒரு மனிதன் ஒரு மரம்னு இன்றே முடிவு பண்ணுவோம்.
1: இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் கீர்த்தனா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற சிறுகதை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை சிறுகதை. அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று கூறியவர். தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை தமிழர்களுக்கே தெல்ல தெளிவாக புரிய வைத்தவர். அரசியலின் ஆழ்ந்த கருத்துக்களை பாமரர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய அவருடைய எழுத்து, நடை இவையிரண்டும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற செய்து கொண்டிருக்கின்றன. மேடை பேச்சில் வல்லவர், மிக சிறந்த தலைவர், தமிழகத்தில் 2 ஆண்டுகள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இலக்கியத்தில் ஏராளமான மேடை நாடகங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் அவருடையவைகள். அந்த கதைகள் எல்லாம் வாசிக்க மிகவும் எளிமையாக இருக்கும். அவரின் சொல்நடை இனிமையான வகையில் இருக்கும். அறிஞர் அண்ணா அவருடைய சிறுகதையில் சமுதாய முன்னேற்றம், சீர்திருத்தம், பெண் விடுதலை, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் பல சிறுகதைகள், நாடகங்கள் இயற்றியுள்ளார். பேச்சிலும் எழுத்திலும் சொற்களை அழகிய ஓசை நயத்துடன் கையாளுவதில் அண்ணா வல்லவர். உதாரணமாக, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று பேசி கவிதை நயத்தை உரைநடைக்கு கொண்டு வந்து மக்களை ஈர்த்தவர். இவர் உணர்ச்சி வசப்படாமல் காரண காரியங்களோடும் புள்ளி விவரங்களோடும் உண்மைகளை பேசுவார். இவர் தொண்டர்களை தம்பி என்று அழைத்து ஒரு குடும்பத்தினர் போல நெருக்கமாக உரையாடுவார். பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கதைகளையும் அன்றாட வாழ்வின் எளிய ஓமைகளையும் பேசுவார். அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா ஏல் பல்கலைக்கழகத்திற்கு உரையாட சென்றிருந்த போது அங்கு உள்ள மாணவர்கள் கிண்டலாக பிகாஸ் என்ற சொல்லை 3 முறை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் அமைக்குமாறு சொன்னார்கள். அதற்கு அண்ணா உடனடியாக, நோ சென்டென்ஸ் கேன் பிகின் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜெக்ஷன், எந்த ஒரு வாக்கியமும் ஏனெனில் என்ற சொல்லுடன் தொடங்க முடியாது, ஏனெனில் ஏனெனில் என்பது ஒரு இணைப்பு சொல். பேரறிஞர் அண்ணாவின் எழுத்து மற்றும் பேச்சு நடை தமிழ் பட்டி தொட்டி எங்கும் ஒரு பெரும் புரட்சி

உணர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போ நான் சொல்ல போகிற சிறுகதை மிகவும் எளிமையானது போல் இருக்கும், ஆனால் இக்கதையின் கருத்து மிகவும் ஆழமானது. அறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதை செவ்வாழை கதை மாந்தர்கள், செங்கோடன். கதையின் நாயகன் ஏழை உழைப்பாளி மற்றும் விவசாய தொழிலாளி. கொல்லைபுரத்தில் செவ்வாழை கன்று ஒன்றை வைத்து தன் செல்லப்பிள்ளை போல் ஆசையாக வளர்ப்பவன் குப்பி, செங்கோடனின் மனைவி. கரியன் செங்கோடன் மற்றும் குப்பிக்கு பிறந்த மூத்த மகன். செவ்வாழை பழத்தின் மீது மிகுந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் கொண்டவன். காமாட்சி, செங்கோடனின் மகள். முத்து, மூன்றாவது மகன். பரந்தாமர் என்பவர் பண்ணையாராக கதையில் உள்ளார். சுந்தரம், பண்ணையார் வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்பவர், பண்ணையாருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர். செவ்வாழை என்பது வெறும் கதை அல்ல, அது உழைப்பவனுக்கே உழைப்பின் பயன் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதியை வலியுறுத்தும் ஒரு வாழ்க்கை கண்ணாடி. கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊரில் செங்கோடன் என்கிற ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு செவ்வாழை கன்று இருக்குது. அதை தன்னோட செல்ல பிள்ளை போல வளர்க்கிறாரு. செங்கோடன் வயல்வெளியில வேலை செய்வாரு. சில சமயம் வேலை முடிஞ்சு ராத்திரி நேரத்துல வந்தாலும், ரொம்ப களைப்போட வீட்டுக்கு வந்தாலும், முதல் வேலையா கொல்லப்புறத்துக்கு போய் செவ்வாழை கன்றை பார்த்துட்டு அதுக்கு தண்ணிலாம் சரியா ஊத்தி இருக்காங்களா, எல்லாமே சரியா இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய நான்கு குழந்தைகளும் பேசுவாராம். அவ்வளவு அன்பும் பிரேமமும் அந்த செவ்வாழை கன்று மீது செங்கோடனுக்கு இருந்துட்டு இருக்குது. செவ்வாழை கன்று வளர வளர செங்கோடனின் களிப்பு அதிகமாகிறது. செவ்வாழைக்கு தண்ணீர் ஊற்றுகிறது, அதை சுத்தி இருக்கிற மணலை கிளறி விடுறது, செவ்வாழை சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் போதெல்லாம் செங்கோடன் ரொம்ப சந்தோஷமா செய்வாராம். செங்கோடனின் மனைவி குப்பி தன்னோட முதல் மகன் கரியன் கிட்ட வச்சிருக்கிறத விட அதிகமான அன்பும் பாசமும் இந்த செவ்வாழை கன்று மேலதான் செங்கோடன் வச்சிருக்காருன்னு நினைச்சு குப்பி ரொம்ப பொறாமப்படுவாங்களாம். செங்கோடன் மனைவி குப்பி கிட்ட சொல்லுவாராம், இத பாரு குப்பி, செவ்வாழை கண்ணு ஆடு மாடு எதுவும் மிதிக்காம பாத்துக்கணும், அருமையான கண்ணு. இது மட்டும் கொலை தள்ளிருச்சுன்னா அந்த பழம் ஒன்னு ஒன்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா, பருமனா இருக்கும், அதை பார்க்கும் போதே பசியெல்லாம் போய்விடும். இப்படி செவ்வாழைய பத்தி பேசிட்டே இருப்பா. அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு. நான்கு குழந்தைகளும் வெளியே வந்து எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் சொல்லுவாங்களாம், எங்க வீட்டுல செவ்வாழை கண்ணு இருக்குது தெரியுமா, அது வளர்ந்து ரொம்ப ருசியா இருக்குமா. கரியன் சொல்லுவானா, செவ்வாழையோட முதல் சீப்பு பழம் எனக்கு தான் அப்படின்னு. கரியனுடைய தங்கச்சி காமாட்சி சொல்லுவாளாம், உனக்கு ஒரு சீப்புனா எனக்கு ரெண்டு சீப்பு பழம், அம்மா கிட்ட இருந்தும் வாங்கிக்குவேன், அப்பா கிட்ட இருந்து ஒன்று வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த குழந்தைகளும் செவ்வாழை பழத்தின் மேல் கற்பனையோடு இருந்துட்டு இருக்காங்க. செங்கோடன் ஒரு பண்ணையாரோட நிலத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பண்ணை கணக்கு பிள்ளை ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாராம், அதனால செங்கோடனுக்கு மன உளைச்சல் உண்டாகும். அவர் எவ்வளவு வேதனையா இருந்தாலும் செவ்வாழை மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு ஆனந்தமா இருக்குமா. குழந்தைகள் அழுதாலும், குழந்தைகள் அடம் பிடித்தாலும் அவர் அப்ப கூட அந்த செவ்வாழை மரத்தை காட்டிதான் சமாதானம் செய்வாராம். இந்த செங்கோடன் என்ற ஏழை விவசாயி அந்த செவ்வாழை கன்று மீது எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ரெண்டு முக்கிய காரணங்களை அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியுள்ளார். முதல்ல, செங்கோடன் வேலை செய்யறது பண்ணையாரின் நிலத்தில், சொந்த நிலத்துல வேலை செய்யல. அந்த நிலத்துல எவ்வளவுதான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் நெல் மட்டும்தான் கூலியா கொடுப்பாராம். அந்த நெல் தன்னோட பிள்ளைகள் பாதி வயிறு நிரம்புகிறதற்கு மட்டுமே பயன்படுகிறது. எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உழைச்சாலும் அந்த உழைப்பின் பலன் கிடைக்காது செங்கோடனுக்கு. ஆனா இங்க அப்படி இல்லையே, தண்ணீர் ஊத்தி அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் செவ்வாழை வளர்ந்த உடனே அதோட முழு பயன் செங்கோடனுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கும் தானே கிடைக்க போகுது. இதையெல்லாம் நினைக்கும் போது செவ்வாழை மீது அதிக அன்பு உருவாகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செங்கோடன் ஏழை, மற்ற பணக்கார பிள்ளைகள் மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அவனால வாங்கி கொடுக்க முடியாது. அதனால இந்த செவ்வாழை வளர வளர இதில் இருக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு தான் என ஆசை காட்டி வளர்க்கிறாரு. இப்படியே நாட்கள் செல்ல கன்று வளர்ந்தது கள்ளம் கபடம் இன்றி செங்கோடன் மனசுல ஆசையும் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் களிப்பும் வளர்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் பார்த்தா செவ்வாழை இருக்கக்கூடிய இடம்தான். குழந்தைகள் ஆர்வத்தோடு அப்பா அடுத்த மாசம் குலை தள்ளிருமாப்பா என்று கேட்டுட்டே இருப்பாங்களாம். அதற்கு செங்கோடன், இன்னும் ரெண்டு மாசத்துல

குலை தள்ளிரும் கண்ணா அப்படின்னு இப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. செவ்வாழை கன்று வளர்ந்து குலை தள்ளியது. செங்கோடனுக்கு பயங்கரமான பெருமை. அப்படியே கெத்தா செவ்வாழை மரத்து பக்கவாட்டுல நின்னு பாத்துக்கிட்டே இருப்பாராம். எப்பவுமே நம்ம உழைச்சி அந்த உழைப்புல ஒரு பலன் கிடைச்சதுன்னா அதோட சந்தோஷம் தனியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட செவ்வாழை கொலைய நிமிர்ந்து பார்ப்பாராம் செங்கோடன். அவருடைய நடையிலேயே புது மிடுக்கு வந்துருச்சு. அப்பா எப்ப பழுக்கும், எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருப்பாங்களாம். செங்கோடன் அதற்கு இப்பதான் குலைத்தள்ளி இருக்கு, அதற்கு சரியான பதம் வந்ததும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. செங்கோடன் மனசுல இத வாங்க தரகரோ பண்ணையாரோ யாரும் வரப்போறதில்ல, இது நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க இதை கேட்ட உடனே துள்ளி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் செய்தி போகுது. பக்கத்து வீட்டு பிள்ளைகள் வந்து மாம்பழமோ கடலையோ கொடுத்து செவ்வாழை பழுத்ததும் அதில் எங்களுக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செங்கோடன் நினைக்கிறாரு பாடுபட்டும் அதோட முழு பயனை அடைய போகிறோம் என்று சந்தோஷமாக இருக்காரு. பண்ணையாரிடத்துல வேலை பார்க்குறாரு இல்லையா, அந்த முதலாளியோட பெயர் பரந்தாமன். அவருக்கு ஒரு மருமகள் முத்து விஜயா இருக்கிறாங்க. அவர்களோட பிறந்த நாள் வருது, ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு பரந்தாமன் ஆசைப்படுறாரு. அதனால எல்லா ஏற்பாடும் செய்யறாங்க. பக்கத்துல இருக்கிற கோவில்ல எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்புறம் கணக்கு பிள்ளை சுந்தரம் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பிறந்த நாளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போடும்போது கண்டிப்பா பழம் வராம இருக்காது இல்லையா, ரெண்டு சீப்பு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பரந்தாமன். சுந்தரம் அதெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது பண்ணையார பார்த்து, கடையில எங்கேயும் இப்ப நல்ல பழமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பண்ணையாரு என்ன பண்றது, கிடைக்கிற பழத்தை தானே வாங்க முடியும், அத்தியாவசிய தேவையாச்சே, சரி வேற நல்ல பழம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாரு முதலாளி. அதுக்கு சுந்தரம், முதலாளி நம்ம செங்கோடன் இருக்கிறான்ல அவன் வீட்டு தோட்டத்துல தரமான செவ்வாழை இருக்கு, எடுத்துட்டு வரலாமா? இதை கேட்ட பண்ணையாரும் செங்கோடனை கூட்டிட்டு வர சொல்லி ஆளா அனுப்புறாரு. செங்கோடன், உங்க வீட்டு கொல்லையில செவ்வாழை கண்ணு கொலத்தள்ளி இருக்காம்ல, அதை வெட்டி எங்களுக்கு கொடுத்துருப்பா. நாளைக்கு மருமகளோட பிறந்த நாள் வருது, அதுக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், தட்டுல வைக்கிறதுக்கு செவ்வாழை வேணும் அப்படின்னு கேக்குறாரு. பண்ணையார் இப்படி சொன்னதும் செங்கோடனுக்கு ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த கண்ணு வளரணும்னு கொலத்தள்ளணும் அப்படின்னு அந்த பழத்துக்காக குழந்தைங்கள்ல இருந்து செங்கோடன் வரையும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பண்ணையார் இப்படி கேட்பாருன்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவர் கேட்ட பிறகு நாம மறுப்போம் சொல்ல முடியாது. அப்படி மறுத்தோம்னா நாம அவர்கிட்ட விசுவாசமா இல்லைங்கிற மாதிரி ஆகிருமே, என்ன பண்றதுனே புரியலையே. பண்ணையாரோட நிலைமைக்கு அவர் போய் எங்க வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா அவரு நம்ம கிட்ட கேட்கிறாரு, தராமலும் இருக்க முடியாது, இதை எப்படி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்றது? அவனால ஜீர்ணிச்சிக்கவே முடியலையாம். மனதெல்லாம் ஒரே தவிப்பா வீட்டுக்கு வரான். யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம போய் நேரா அந்த கொலைய வெட்டுறாரு. எதுவுமே தெரியாம அந்த குழந்தைங்க வந்து, அப்பா பழத்தை அறுத்திட்டு இருக்கிறீங்களே, நாங்க அந்த பழத்தை ஒரு முறை மட்டும் தொட்டு பாக்கட்டுமா, எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு வராங்க. செங்கோடன் எதுவுமே சொல்ல முடியாம மனச கல்லாக்கிட்டு கண்கலங்க இந்த செவ்வாழை கொலைய பண்ணையார் வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்கப்பா, அதனாலதான் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன், வெட்டி கொண்டு போய் கொடுக்க போறேன். பக்கத்துல இருக்கிற செவ்வாழை கண்ணு இன்னும் 6 மாசத்துல வளர்ந்துரும், வளர்ந்து அது கொலத்தள்ளும், அந்த பழத்தை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முகத்தையும் பார்க்காம வெடு வெடுன்னு வீட்டை விட்டு வெளியே போறாரு. கண்டிப்பா பிள்ளைங்க அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நம்மளால தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லி நேரா பண்ணையார் வீட்டுல போய் கொடுத்துட்டு திரும்பி அவரால் வீட்டுக்கே போகவே முடியல. குழந்தைங்க அழுகிறத பாக்குறத அவருக்கு சக்தியும் இல்லை.
பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இரவு நேரத்துல வீட்டுக்கு போறாரு. குழந்தைங்க அழுது ஏக்கத்தோட தூங்கி போய் இருந்தாங்க. நாலு நாளா சமாதானம் சொல்லியும் சமாதானம் பண்ணவே முடியல. அவனால அவன் மனசையே முதல்ல சமாதானம் படுத்த முடியல. அவ்வளோ கஷ்டத்தோட தாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல செங்கோடனோட

பையன் கரியன் வந்து கடை தெருவுக்கு போறான். அங்க செவ்வாழை சீப்பு தொங்கிட்டு இருக்குது. என்ன நடந்ததுன்னா, செங்கோடன் கொலைய கொண்டு போய் பண்ணையார் வீட்டுல கொடுத்தப்போ அஞ்சாறு சீப்பு எடுத்து சுந்தரம் கணக்கு பிள்ளை இருக்கிறார்ல அவர் கடையில வித்துட்டாரு. அந்த சீப்பை வாங்கிட்டு வந்த கடைக்காரன் தொங்க விட்டு இருக்கிறான். அத கரியன் பார்த்துட்டு, நாலு நாள் முன்னாடி வரைக்கும் இந்த சீப்பு பழம் நம்ம வீட்டு கொலையில தொங்கிட்டு இருந்தது, இப்ப அது கடையில இருக்கு, அதை நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியலையே என்று ரொம்ப ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுது, அந்த பழம் வேணும், எனக்கு காசு கொடுங்க, நான் போய் வாங்கி சாப்பிட போறேன் அப்படின்னு கேட்கிறான். அவங்க அம்மா காலனா கொடுத்து அனுப்புறாங்க, ஆனா கடைக்காரன் ஓரனா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காலனாக்கு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு வரான். அவனோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பார்வதி பாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த பாட்டியோட இறுதி ஊர்வலத்துல கட்டுறதுக்கு வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லி செங்கோடன் அந்த செவ்வாழை மரத்தை வெட்டி கொடுக்கறாங்க. இதையும் அந்த மூத்த மகன் தன்னோட நண்பர்கிட்டெல்லாம் பெருமையா சொல்றான். எங்க வீட்டு செவ்வாழை கொலை பண்ணையாருக்கு கொடுத்தோம், எங்க வீட்டு செவ்வாழை மரத்தை பாட்டியோட இறுதி ஊர்வலத்துக்கு கொடுக்கறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறான். செவ்வாழை அது ஒரு பண்ணையார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்துல எது வேணாலும் பறிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். செங்கோடனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இந்த பழம் வெறும் கனவு ஆசையாகவே இருக்கிறது. இப்படிதான் அந்த முதலாளித்துவங்கிறது, பொருளாதார ஏற்ற தாழ்வுங்கிறதும் மக்களை பாதித்து வருகிறது என்பதை ரொம்ப அழகா ஒரு கதை மூலமா சொல்லி இருக்கிறாரு அறிஞர் அண்ணா. வாய்ப்பளித்ததற்கு நன்றி.

நான் உங்க அப்பர்ணா. இன்னைக்கு நான் பேச போற நபர் பதவியால் மட்டும் பெரியவர் இல்லை, சிந்தனையாலும் சமூக நீதிக்காக போராடிய வாழ்க்கையாலும் பெரியவர். அவர் ஒரு சட்டமேதை மட்டுமல்ல, ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கல்வியின் முக்கியத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்திய மாபெரும் தலைவர். அவர் வேறு யாரும் இல்லை, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவங்கள பற்றி பேச ஆரம்பித்தாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட கல்வியும் விடாமுயற்சியும் தான். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கல்வியை மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தன்னோட வாழ்க்கையாலே நிரூபித்தவர் அவர். வாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 1891 மத்திய பிரதேசத்தில் உள்ள மஹூ என்ற இடத்தில் பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே பல சிரமங்களையும் பாகுபாடுகளையும் சந்தித்தார். ஆனால் எந்த சூழ்நிலையும் அவர் தன்னம்பிக்கை இழக்கலை. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கல்வி தான் வாழ்க்கையை மாற்றும்னு நம்பிக்கையோட தொடர்ந்து படித்தார். அவரோட கடின உழைப்பும் அறிவுத்திறமையும் அவரை இந்தியாவின் தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவராக உயர்த்தியது. பிறகு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் தலைவராக முக்கிய பொறுப்பை ஏற்றார். அதனால்தான் அவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு எல்லாரும் மரியாதையோட கூப்பிடுறாங்க. ஆனா மக்கள் அவரை இன்னைக்கும் நினைவுல வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர் எழுதிய அரசியலமைப்பு மட்டும் இல்லை, சமத்துவத்துக்காகவும் கல்விக்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர் போராடிய வாழ்க்கை தான். அவரோட ஒரு பொன்மொழி இன்னைக்கும் பலருக்கு தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கல்வி கற்பும் போராடுவோம் ஒன்றிணைவோம், இந்த ஒரு வரிக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை பாடமே இருக்கு. எனக்கு அம்பேத்கர் அவர்களை பத்தி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை காரணம் சொல்லி நின்று விடாம தன்னோட இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணித்தார். அதுதான் அவரை வரலாற்றுல நிலைத்து நிற்க வச்சிருக்கு. அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கையை பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். முதல்ல கல்வியின் முக்கியத்துவம். நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி புரிய வச்சிருக்காரு. அடுத்தது விடாமுயற்சி. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம். மூன்றாவது சமத்துவம். எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால்தான் அவரை பற்றி பேசுறதோட மட்டும் நிற்காம அவர் சொன்ன நல்ல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முயற்சி பண்ணணும். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் உருவாக்கிய அரசியலமைப்பும் அவர் சொல்லிக் கொடுத்த சிந்தனைகளும் இன்னைக்கு வரைக்கும் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கு. கடைசியா அம்பேத்கர் அவர்களோட ஒரு பொன்மொழியை சொல்லி என்னோட பேச்ச முடிச்சுக்கிறேன். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அந்த சமூகத்தில் பெண்கள் அடைந்த முன்னேற்றத்தை வைத்துதான் நான் மதிப்பிடுகிறேன். இந்த ஒரு வரியே சமத்துவம், கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதனால அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசுறது ஈஸி, ஆனா அவர் சொன்ன சமத்துவம், கல்வி, மனிதநேயம் இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சு அவருக்கு உண்மையான மரியாதை செலுத்துவோம்.

மக்களே, உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் ஈவினிங். காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இந்த ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸா கையில ஒரு டீ பிஸ்கெட்டோட சில் பண்ணக்கூடிய ஆபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லாரையும் இந்த இனிமையான மாலை நேரத்துல நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறது. நான் உங்க தர்ஷினி. நம்ம நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த யோசனைக்கெல்லாம் இடம் கொடுக்காம இப்போ வெறும் உண்மைகளை மட்டுமே பேச போறோம். தண்ணீர், இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீர் இல்லாம உயிர் வாழவே முடியாது அப்படின்றதும் தெரியும். ஆனா இந்த உலகத்துல தண்ணியே குடிக்காம ஒரு உயிரினம் இருக்குங்க. அதுவும் அது வாழ்றதே தண்ணிக்குள்ளதான். தண்ணிக்குள்ள இருந்துட்டே தண்ணியே குடிக்காத உயிரினமா அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் டால்பின்ஸ். டால்பின் எப்பவுமே தண்ணீரே குடிக்காதான். இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தனக்குள்ள அடுக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த டால்பின் வந்துட்டு வித்தியாசமான முறையில தூங்குமா. இது தூங்கக்கூடிய முறை பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்தபடிதான் தூங்குமா. இதுக்கு காரணம், நம்மள மாதிரியே ரெண்டு கண்களையும் மூடி தூங்குனா அது மூச்சுத்திணறி இறந்து போயிடுமாங்க. ஏன்னா நம்ம மூளை மாதிரி அதோட மூளை தன்னிச்சையா செயல்படாது. அப்படியே ரெண்டு கண்களையும் மூடிடுச்சு அப்படின்னா அதோட மூளை ஆட்டோமேட்டிக்கா செயலிழந்து போயிடும். அதனால இது தூங்கும்போது மூளையோட ஒரு பகுதி மட்டும்தான் தூங்குறதுக்காக அனுமதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வலது மூளை தூங்குனுச்சுன்னா இடது கண் திறந்திருக்கும். இதுவே இடது கண் திறந்திருந்துச்சுன்னா வலது மூளை தூங்குமா. ஸோ இந்த மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கிதான் அதோட தூக்கத்தையே ரன் பண்ணிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க. இதே மாதிரி தண்ணியே குடிக்காம வாழக்கூடிய உயிரினம் இன்னும் சில இருக்கு. அதுல அடுத்தபடியா உள்ளது தவளை. தவளைகளும் தண்ணிக்குள்ளதான் வாழுது, ஆனாலும் அது தண்ணியே குடிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, இது தோல்ல இருக்கக்கூடிய ஈரம் தான் ரீசன். இது தனக்கு தேவையான ஈரத்தை தன்னோட தோல் மூலமாவே எடுத்துக்குது. இதே மாதிரியே இன்னொரு மான் இருக்கு. இந்த மானோட பேர் பாத்தீங்கன்னா ஆடக்ஸ் மான். இது சஹாரா பாலைவனத்துல வாழக்கூடியது. பாலைவனத்துல எங்க இருந்து பா தண்ணி கிடைக்கும், அப்புறம் எப்படி இது தண்ணியை குடிச்சு வாழும்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இதோட உடலுக்கும் ஈரப்பதம் தேவை. அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலமா அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை இதை எடுத்துக்குது. அடுத்தபடியா கங்காரு எலி. இந்த எலி வட அமெரிக்கால வாழுது. இதுவும் தண்ணி குடிக்காம தாவரங்கள்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு உயிர் வாழுது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி அடுத்தபடியா வித்தியாசமான இன்னொரு உயிரினம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தலையில என்ன இருக்கும், மூளை இருக்கும் இல்லையா? அது மூலமா தான் நம்ம யோசிக்கவும் செய்வோம். சில பல உயிரினங்களுக்கு கூட இப்படிதான் இருக்கும். ஆனா மனிதர்கள் மாதிரி இல்லாம பல ஆச்சரியமூட்டக்கூடிய உடல் அமைப்புகளோட இருக்கிற உயிரினங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு தலையில மூளை இருக்காதுங்க, அதுக்கு பதிலா இதயம் இருக்கு. ஸோ தலையில இதயத்தோட வாழக்கூடிய உயிரினம் என்னன்னு பார்த்தோம்னா அது ரால் தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபேக்ட் கூட இருக்கு. சாமி இல்லைன்னா கோவில் இல்லைன்ற மாதிரி குற்றவாளி இல்லைன்னா சிறைகளும் கிடையாது தானே. எஸ், சிறைகளே இல்லாத ஒரு நாடு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல சிறைகள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய இந்த காலத்துல கைதிகளே இல்லாத நாடா அது எதுவா இருக்கும்? நெதர்லாந்து தான். அங்க சிறைகளை இழுத்து மூடக்கூடிய நிலைமை வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சிறைகள் அதிகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க எப்போதும் சிறைகளை மூடியேதான் வச்சிருப்போம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க நெதர்லாந்து மக்கள். நெதர்லாந்துல குற்றவாளிகளோட எண்ணிக்கை அவ்வளோ கம்மியாங்க. ஏன்னா இங்க கொலை கொள்ளை மாதிரியான கடுமையான குற்றங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நடக்குது. இதனாலேயே கடந்த சில வருஷங்களா அந்த நாட்டு அரசு பல சிறைச்சாலைகளை மூடிட்டு வராங்களாம். கேட்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு ரீசன், அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் குறையிறது மட்டும் காரணம் கிடையாது, அந்த நாட்டோட நீதித்துறையில செஞ்சிருக்கக்கூடிய சில சீர்திருத்தங்களும் காரணம். ஒவ்வொரு குற்றத்துக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா குற்றவாளிகளுக்கு மாற்று வழிகளை அதிகாரிகள் கொடுக்கறாங்களாம். அது என்னன்னா, மறுவாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் சிறைக்கு போகக்கூடிய குற்றவாளிகளோட எண்ணிக்கை கம்மியாகணும் அப்படிங்கறதுக்காக ஏற்கனவே தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த குற்றவாளிகளை பிடிச்சு அவங்களோட கணுக்கால மானிட்டர் ஒண்ணு பொருத்தி வச்சிருவாங்களாம். இது மூலமா அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் A to Z அதிகாரிகளால தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியும். சோ அவங்க சிறைக்கு வெளியில இருந்தாலும் குற்ற செயல்கள்ல சுத்தமா ஈடுபடவே முடியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்லாம் எப்படிதான் இருக்கு? மூடப்பட்ட சிறைச்சாலைகள் எல்லாத்தையும் சும்மா விடாம வேற வேற தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்களாம். சில சிறைகளை சுற்றுலா பயணிகளுக்கான ஹோட்டல்களாகவும் பயன்படுத்துறாங்க, அப்புறம் ஸ்கூல்ஸா பயன்படுத்துறாங்க, அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் பயன்படுத்துறாங்க, அப்புறம் அகதிகள் தங்கக்கூடிய சத்திரங்கள் மாதிரியும் யூஸ் பண்றாங்க. சிறைகளை மூடுறதுனால இந்த நாட்டுக்கு கோடிக்கணக்கான அளவுல சேமி

0: இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடிய சிறை ஊழியர்களுக்கெல்லாம் எப்படியும் வேலையே கிடையாது இல்லையா, அவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேணா, உங்களுக்கும் நாங்க வேலை தரோம் அப்படின்ற மாதிரி நார்வே மாதிரியான மத்த நாட்டு கைதிகளை சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு கீழே நெதர்லாந்து சிறைகள்ல தங்க வைக்கிறாங்களாம். அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை வச்சு தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுட்டு வராங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இதே மாதிரி நம்ம பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பல்வேறு விதமான உண்மை தகவல்கள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு. அல்ல அல்ல குறையாத அந்த உண்மைகளை உங்ககிட்ட நான் இன்னொரு நாள் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் இளைய பாரதம்ல உங்க கூட இணைஞ்சிருந்தேன் நான் தர்ஷினி.
1: இன்னைக்கு நம்ம இளைய பாரதம் நிகழ்ச்சியில நான் உங்க அப்பனா பேசிட்டு இருக்கேன். ஃபேக்ட் சொல்ல போறது இல்ல, ஒரு சின்ன கதையா சொல்ல போறேன். இந்த கதை முடியும் போது ஒரு துளி தண்ணீரோட மதிப்பு என்னன்னு நீங்களே உணர்வீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் கார்த்திக்னு ஒரு 11 வயசு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம், பல் துளக்கும் போதும் கை கழுவும் போதும் தண்ணீர் குழாயை திறந்தே வச்சிருப்பான். அம்மா எவ்வளவு சொன்னாலும் இவ்வளவு தண்ணீர் இருக்கே இதில் என்ன பிரச்சனைன்னு சிரிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் அவனோட தாத்தா பக்கத்தில் கூப்பிட்டு, நாளைக்கு என்னோட ஒரு இடத்துக்கு வா, உன் கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க. அங்கே பார்த்த ஒரு காட்சி கார்த்திக்கை அதிர்ச்சடைய வச்சுச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க குடை எடுத்துக்கிட்டு குளத்துற வெயிலில் பல கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு வயதான பாட்டி ஒரு குடம் தண்ணீரை ரொம்ப கவனமாக தூக்கிட்டு வந்தாங்க. அதிலிருந்து ஒரு துளி கீழே விழுந்தாலும் வருத்தப்பட்டாங்க. அதை பார்த்த கார்த்திக் தாத்தாவோட சொன்னா, தாத்தா இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? தாத்தா அமைதியாக சொன்னார், நமக்கு எளிதாக கிடைக்கிற தண்ணீர் இவங்களுக்கு ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு வாக்கியம் கார்த்தியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த ஒரு நாளுக்கு பிறகு அவன் பல் துளக்கும் போது குழாயை மூட ஆரம்பித்தான். வீட்டில் யாராவது தண்ணீரை வீணாக்குனா அவர்களுக்கும் நினைவுபடுத்த ஆரம்பித்தான். அவன் நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெருவில் இருந்த எல்லாரும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை வெறும் கதை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு மெசேஜ். நமக்கு இன்னைக்கு தண்ணீர் எளிதாக கிடைக்குது, ஆனால் அதனால் அதை வீணாக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னா தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து தேவைக்கு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துவோம், வீணாக்க மாட்டோம், மழை நீரை சேமிக்க முயற்சி செய்வோம். இன்னைக்கு நாம ஒரு கிளாஸ் தண்ணியை பாதி குடிச்சிட்டு மீதியை வீணாக்குறோம். குழாயில தண்ணி வந்துட்டே இருந்தாலும் அதை மூடாம விட்டுட்டு போயிடுறோம். ஆனா உலகத்துல இன்னைக்கும் பல பேர் ஒரு குடம் தண்ணிக்காக தினமும் கிலோமீட்டர் கணக்குல நடந்து போறாங்க. அதனால நமக்கு எளிதாக கிடைக்கிற ஒவ்வொரு துளி தண்ணீரோட மதிப்பையும் நாம புரிஞ்சுக்கணும். தண்ணியை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனால் அது ஒவ்வொருத்தராலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். நாம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த ஒரு நல்ல பழக்கம்தான் நாளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இந்த கதையோட மாரல், ஒவ்வொரு துளி தண்ணீரும் நாளைய வாழ்க்கையை காப்பாற்றும். அதனால் இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் நாளை யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்றலாம். அதனால் தண்ணீரை வீணாக்காமல் ஒவ்வொரு துளியையும் பொக்கிஷமா பாதுகாப்போம். ஏன்னா தண்ணீர் இருந்தால்தான் வாழ்க்கையும் இருக்கும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அப்பர்ணா. நன்றி, வணக்கம்.
2: இளைய பாரதம் நிறைவு பெற்றது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு. இப்போது திரைப்பட பாடல் ஒன்று, கிழக்கு சீமையிலே திரைப்படத்திற்காக மனு சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: के अधिकारी और दिल्ली जल बोर्ड के पूर्व मुख्य कार्यकारी
1: अधिकारी। कदम्बम இன்றைய செய்தி கதம்பத்தில் தஞ்சாவூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று ஆற்றிய உரை, சத்தீஸ்கர் மாநிலத்தில் சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்வு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தஞ்சையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில்

0: மாநிலத்தின் அன்பான முகம் அனைவருக்கும் பிடித்தமானது. ஆனால் கடந்த 3 தசாப்தங்களாக சத்தீஸ்கர் மாநிலத்தின் அமைதியான சூழ்நிலையை தடுத்து மலைவாழ் பழங்குடியின மக்கள் உள்ளிட்ட அனைவரையும் எப்போதும் பதட்டத்தில் வைத்திருந்த நக்சலைட்டுகள் தற்போது இல்லை. அனைத்து பகுதிகளிலும் தற்போது நக்சல்கள் இல்லாத மாநிலத்தை உருவாக்கி மத்திய அரசு சாதனை படைத்துள்ளது. துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த இடங்களிலெல்லாம் தற்போது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஒரு அங்கமான கோப்ரா பிரிவு, மாநில அரசின் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் உள்ளூர் ஒருங்கிணைப்பை உருவாக்கும் மாவட்ட பாதுகாப்பு கவசப்படை ஒருங்கிணைந்து பஸ்தர் மண்டலத்தில் உள்ள ஜக்தல்பூர், சுக்மா, பிஜாப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிக கடுமையான போராட்டங்கள் மற்றும் முயற்சிகளுக்கு பிறகு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் பாதுகாப்பு சார்ந்த அனைத்து பிரிவு காவல்துறையினரும் இணைந்து அயராமல் எடுத்த தொடர் முயற்சி காரணமாக ஆயிரக்கணக்கான நக்சலைட்டுகள் தங்களது தீவிரவாத போக்கை கைவிட்டு சரணடைந்துள்ளனர். சரணடைந்த நக்சலைட்டுகள் மற்றும் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்வியலை வளமானதாக மாற்றும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுக்மா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறுவாழ்வு மையத்தில் மனம் திருந்திய நக்சலைட்டுகளுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தையல் பயிற்சி, கட்டிட மேஸ்திரி பயிற்சி, ஓட்டுநர் பயிற்சி என அவர்களது தேவைக்கு தகுந்தவாறு பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சுக்மா ஏரியில் படகு குளம் அமைக்கப்பட்டு அதனை பராமரிப்பதற்கான வாய்ப்பு மனம் திருந்திய நக்சலைட்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் மாதம் ஒருவருக்கு 15,000 ரூபாய் வருவாய் கிடைக்கும் அளவிற்கு அங்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் துறையின் பயிற்சி அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினர். தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் ஊடகத்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அதிகாரிகள் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். 2 நாட்கள் பயணமாக உத்தராகண்ட் மாநிலம் சென்றடைந்த குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு டேராடூன் விமான நிலையத்தில் அம்மாநில கவர்னர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் மற்றும் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்னாரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில் அவரது கூர்மையான சிந்தனைகளும் சிறந்த வாழ்வும் பொதுச்சேவை மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தை நோக்கி நம் அனைவரையும் என்றென்றும் ஊக்கப்படுத்தும் என்று கூறியுள்ளார். நடப்பு ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 27 GW சூரிய சக்தி மின் உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணன் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாகவும் தற்போதைய புவிசார் அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
4: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா. केंद्रीय मंत्रिमंडल ने आज 5 परियोजनाओं को मंजूरी दी, जिनमें 4 रेलवे परियोजनाएं और 1 राजमार्ग परियोजना है। नई दिल्ली में मंत्रिमंडल की बैठक के बाद सूचना और प्रसारण मंत्री अश्विनी वैष्णव ने मीडिया को बताया कि मंत्रिमंडल ने आज 13,041 करोड़ रुपए की लागत वाली इन परियोजनाओं को मंजूरी दी है।
5: 5 बहुत बड़े फैसले लिए हैं। पहले 4 प्रोजेक्ट्स हैं जो कि रेलवे के हैं और 5वां प्रोजेक्ट हाईवे का है। पहले 4 प्रोजेक्ट में जो हावड़ा से चेन्नई की रूट है, मेन लाइन है, इस मेन लाइन के क्वाड्रुपलिंग के डिसीजंस हैं और एक है कटक से पैरादीप रेलवे लाइन का क्वाड्रुपलिंग का 3rd और 4th लाइन। और 5वां प्रोजेक्ट है मुजफ्फरपुर से सीतामढ़ी होते हुए सोनबरसा तक ये 4 लेन हाईवे बनाने का, टोटल 13,000

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். முதலில் சரவணன் இருக்க பயமேன் என்ற திரைப்படத்திலிருந்து சிஎன் ரோல்டன் கல்யாணி நாயர் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:26. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரை கானம் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செஞ்சிட்டாலே என் காதலை திரைப்படத்திற்காக ஹரிஹரசுதன் நிக்கில் மேத்யூ பாடியிருக்கும் பாடல்

0: கடற்படை பாரதிய சேனா.
1: நகர்வலம் திரைப்படத்திற்காக யோகராஜ் சேகர், ஷ்ரவ்யா மற்றும் வினோத் பாடியிருக்கும் பாடல்.

ஏய் கஜா, கம்மியா குடுறா. வாந்தி எடுத்து. ஏய் ஏய், எவனா சப்ளைரா? சேர்றவங்க

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 31 minutes past 10 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஃபேவரட் வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. If you have a song request, what you can do is head on to tinyurl.com/airmysong, and all you need to do is fill out a simple form with your name and song request and a little something about yourself and send it in to me, and do that immediately so that I have enough time to play your song request. To begin things, we're going to play What's Up, What's Going On by Four Non-Blondes. Shama ma'am, good evening and welcome to the show. This one is for you.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மார்க்கெட் மந்த்ரா. ஐ எம் நிஷித் குமார் அண்ட் வித் மீ இஸ் மை கோஆங்கர் இன் ஹிந்தி நிகில் குமார்.
1: नमस्कार श्रोताओं, मार्केट मंत्रा कार्यक्रम में आप सभी का स्वागत है. स्टूडियो में आज

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியில் 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 11:37.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் ஒழிக்கவிருப்பது உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மதுமிதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது இட்லி கடை படத்திலிருந்து ஏஆர் அமீன் மற்றும் சுப்லாஷினி இணைந்து பாடல பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:31:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ஓகே கண்மணி படத்திலிருந்து ஜோனிடா காந்தி மற்றும் சாஷா திரிபாதி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கப்பிறப்பது சிங்கம் பாடத்திலிருந்து ஷான் பாடல பாடல்.
1: I love you, I love you, I love you, I love you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:30 AM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

பூரம் உன்ன பூவான நினைப்பேன், நினைச்சு கையா எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட நினைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேற்று பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூட

எதுக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ நே.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உரிமை குரல் இந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். ஒலித்த குரல்கள் கேஜே யேசுதாஸ், பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன். இனி தொடர்வது தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம்.

இதுவரை தீர்க்க சுமங்கலி இந்த படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி. இனி தொடர்வது அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து பாடல்கள்.

ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

இதுவரை அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். பாடல்களை பாடினார்கள் பி. சுசீலா, எஸ். ஜானகி, எஸ். பி. பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இனிய ராகம், முதலில் பண்டிட் நீலாடரி சென் அவர்களின் சித்தாரிசை கேட்போம்.

ரசிக்லால் அந்தாரி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். இடம்பெற்றது இனிய ராகம். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 4:10. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசை. பொங்கும் மங்களம். பேரிக்கை வி வெங்கடராஜு அவர்கள் நாகஸ்வரம், கே டி ராமன்ஜி அவர்கள் தவில். துவக்கமாக பாவனுத்த தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதித்தாளம்.

தொடர்ந்து தேவதேவ கலையாமித்தே சுவாதி திருநாள் சாகித்யம் மாயா மாளவ கௌளை ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரிக்கை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசை, கேடி ராமன்ஜி அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காபுதி ஹனுமந்தா அன்னமாச்சார் சாகித்யம், தர்மவதி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக என்ன கவி பாடினாலும். ஆணையாம்பட்டி ஆதிசேஷ ஐயர் இயற்றியது ராகம் நீலமணி ஆதித்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது பேரிக்கை வி வேங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையினை. கே டி ராமன்ஜி அவர்கள் தவில். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

தொடரும் பாடலை பாடுகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். பாடல் இடம்பெற்ற படம் திருமலை தென்குமரி.